நேரா கடுவாட்டு போக்க அவ்வளோ பாதைக்க அப்படின்னு ஒன்று அந்த தேவையில் நோக்கி சரி தேவையான நேரவாவோடு தேவையான நோக்கி நீ வாயில் நிற்கணும் காத்தோ.